ஜொன்னுத்தை ஜொன்னுத்த திமிதா தாத்தை கிடதுக்குதாம் தன்னித்த கண்ணதா கண்ணத்து ஜொன்னுத்தை ஜொன்னுத்த திமிதா தாத்தை கிடதுக்கு தத் தன்ன தத் ஜொன்னு தத் திமி தத் கிட்ட தத் தன்ன தத் ஜொன்னு தத் திமி தா